0: சக்கர பத்துண்டு
1: பதிமூறு அண்ணன் ஜீவா லடு எல்லாம் பதிமூறு அண்ணன்.